0: சம்பந்த மின்கா
1: சம்பந்த மின்காரி
0: விலக பூம் மறுபடியும் இங்கே கருங்க உங்களுக்கு மேல ஏற்க